தவிர்தானிதானி தொந்தானி தாழ் தோன்றா தவிர்தானிதானி தொந்தானி தாழ் தோன்றா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா தத்ர தானி தானி தோம் தானி தாலல் தோம் தர்ணா தத்ர தானி தானி தோம் தானி தாலல் தோம் தர்ணா தக தக தக தக தலிகட தலிகட தக தலிகட தக தராம் தத்ருதானி தானி தும் தானி தாலல் தோம் தர்ணா சங்கீத் முஜங் பிரியா சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜ காஜே தாகிரதம் தீரம் பொக்கங் கலாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா.

பகிருதி தோம் தோம் தீம் தீ பகிருதி பிரிக்குது பிரனா பகிருதி பிரிக்குது பிரனா பிரிக்குது பிரனா பிரனா சதுரதானி தானி தோம் தானி தாலு தோம் பகிருதி தோம் தோம் தீ பகிருதி பிரிக்குது பிரனா பகிருதி தோம் தோம் தீ பகிருதி பகிருதி தேஜ தாலி பகிருதி கோம் கிரனா பகிருதி தேவ தால் பகிருதி பிக்த மாவு பகிருதி தோம் தோம் தோம் பிரனா தோம் தோம் தோம் பிரனா தோம் தோம் தோம் பிரனா சதுரதானி தானி தோம் தானி தாலு தோம் தோம் திருநா தோம் திருநா திருநா தோம் திருநா தோம் திருநா திருநா தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா தோம்